சர்வஜ்ஞசக்தனகவத்சலசர்வசேஷின் ஸ்வாமிம் சுஷீல சுலபாஸ்ருத பாரிஜாத ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே ஸ்ரீமன் கிருபாஜல நிதே கிருத சர்வலோக சர்வஜ்ஞ சக்தனகவத்சல

0: கூட்டத்தை பார்த்து, ராமசாமி உன் தென்ன நல்லா காய்க்குதான் கேளுங்க.
1: எதுக்கு
0: கேளுங்க?
1: ராமசாமி உங்க தென்னை நல்லா காய்க்குதா?
2: அம்மா என் பேரு ராமசாமி, என் தோப்புல தென்னங்கன்னு இருக்குங்கிற வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே, நீங்க தாமா எங்க எம்எல்ஏ வரணும், எங்க எல்லா ஓட்டும் உங்களுக்கு தான்.
0: எல்லா ஊர்லயும் யாரோ ஒரு ராமசாமி கண்டிப்பா இருப்பான், அவன் தோட்டத்துல கண்டிப்பா ஒரு தென்னை மரம் இருக்கும், அதான் லாஜிக்.